வணக்கம் நேயர்களே, உங்களை தமிழ் குரல் வானொலி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நேயர்களே, நீங்கள் திரேசியார் தமிழ் குரல் வானொலியின் நிகழ்ச்சிகளை வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 7:30 தொடக்கம் 8:30 வரை திரேசியார் வானொலியின் 855 AM அலைவரிசையிலும், இணையதளத்தில் இன்பத்தமிழ் வானொலியிலும் மற்றும் threesear.org.au என்ற இணையதளத்திலும் கேட்டு

வணக்கம் நேர்களே, இது உங்கள் திரைசியார் தமிழ்குரல் வானொலி. தமிழ்குரல் வானொலியின் நிகழ்ச்சிகளை வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை 855 AM அலைவரிசையிலும் இணையதளத்தில் இன்பத்தமிழ் வானொலி மூலமும் மற்றும் threecr.org.au என்ற இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். நேர்களே, சென்ற திங்கட்கிழமை மெல்பர்ன் மாநகரில் தமிழர் இனவழிப்பு நினைவு நாள் மண்டபம் நிறைந்த தமிழ் உணர்வாளர்களுடன் அகல் விளக்கேற்றி மிக சிறப்பாக நடந்தேறியது. இன்றைய வாரம் தமிழர் இன அழிப்பு வாரமாக அமைவதனால் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் தமிழ் இனவழிப்பு நினைவு நிகழ்ச்சியாக நடைபெறுகின்றன. முதலில் இன்றைய சிந்தனை. இன்றைய சிந்தனையில் தமிழீழத் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் சிந்தனையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். தமிழ் மக்களின் சுதந்திரத்துக்காகவும் கௌரவத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் தமது இன்னுயிரை அர்ப்பணித்த மாவீரர்களான தியாகிகள் காலம் காலமாக எமது இதய கோவிலில் பூசிக்கப்பட வேண்டியவர்கள். முள்ளிவாய்க்கால் நினைவு நாளில் இறுதி வரை சிங்களத்துடன் போராடி வீரச்சாவடைந்த அனைத்து மறவர்களுக்காகவும் இறுதிப்போரில் சரணடைந்து கொல்லப்பட்ட மறவர்களுக்காகவும் இப்பாடலை சமர்ப்பிக்கின்றேன்.

நிகழ்ச்சியில் தொடர்வது சிறுவர் நிகழ்ச்சி. நேர்களே, வாரந்தோறும் திரிசியார் தமிழ்குரல் வானொலிக்கென தொகுத்து வழங்குகின்றார் ஆர்.பி. வளவன்.

0: வணக்கம் தம்பி தங்கீரே. ஓர் திருக்குறளுடன் எமது சிறுவர் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போமா? அன்றறிவாம் எண்ணாது அரண் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. முதுமையில் செய்யலாம் என எண்ணாமல் இப்போதே அறத்தை செய்க. அந்த அறம் நாம் அழியும் போதுதான் அழியாமல் நமக்கு துணை இருக்கும். அன்றறிவாம் எண்ணாது அரண் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அடுத்து வளமை போல் உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு ஆண் மான் காட்டில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது அதற்கு தாகம் ஏற்பட்டது. தண்ணீரை தேடி ஒரு குளத்தின் அருகே வந்தது. தாகத்தால் தண்ணீரை வயிறு முட்ட பிறகியது. அப்போது தன்னுடைய உருவத்தை தண்ணீரில் கண்டது. தலைக்கு மேல் கிளைகள் போல் விரிந்து இருந்த தன் கொம்புகளின் விம்பத்தை நீரில் பார்த்தது. அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன! உலகிலேயே மிக அழகான மிருகமாக நான் இருப்பதற்கு இந்த கொம்புகளே காரணம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டது. சொல்லியவாறு கீழே குனிந்த மான் ஒல்லியான தன்னுடைய கால்களை பார்த்தது. மிகவும் ஏமாற்றமடைந்தது. இல்லை, இந்த கால்கள் என்னை அழகில்லாதவனாக்குகின்றன. உலகிலேயே அழகான மிருகமாக நான் இருக்க முடியாது என்று சொல்லி வருந்தியது. மரங்களுக்கு பின்னால் நின்றவாறு பசியோடு இருந்த புலி ஒன்று சத்தமில்லாமல் மானை பார்த்து கொண்டிருந்தது. மானை நோக்கி மிக மெதுவாக நகர்ந்து வந்தது. உயரமாக வளர்ந்திருந்த புற்கள் சரசரத்தன. தன் எண்ணங்களில் மூழ்கியிருந்த மான் புலி நெருங்குவதை கவனிக்கவில்லை. புலி மானை பிடிக்க பாய்ந்தது. திடுக்கிட்ட மான் மிக வேகமாக ஓடத் துவங்கியது. புலியிடமிருந்து தப்பித்து நான்கு கால் பாய்ச்சலில் அதிவேகமாக ஓடியது. புலி மிகவும் வேகமாக பின்னால் துரத்தி கொண்டு வந்தது. இனிமேல் துரத்தினாலும் மானை பிடிக்க முடியாது என்று புலி முடிவு செய்த நேரத்தில் மானின் கொம்புகள் ஒரு மரக்கிளையில் சிக்கிக் கொண்டன. மரக்கிளையிலிருந்து விடுபட மான் மிகவும் முயற்சி செய்தது. ஆனால் மானால் கொம்புகளை விடுவிக்க முடியவில்லை. என் கால்கள் அழகாக இல்லை என்று நான் அவமானமடைந்தேன். நான் தப்பித்துக் கொள்ள அவைதான் எனக்கு உதவி புரிந்தன. என் கொம்புகளை நினைத்து நான் பெருமிதமடைந்தேன். ஆனால் என்னுடைய இறப்புக்கு அவையே காரணமாக உள்ளன என்று மான் வருத்தத்துடன் தனக்குள் சொல்லிக்கொண்டது. இதற்குள் மானை நெருங்கிய புலி அதன் மீது பாய்ந்து அதை கொன்று தின்றது. தம்பி தங்கீரே, காணல் நீர் கண்களுக்கு விருந்து, ஆனால் பருக முடியாது. தம்பி தங்கீரே, அடுத்ததாக உங்களுக்காக சில கேள்விகள். உலகில் அதிகமான நாடுகளை கொண்ட கண்டம் எது? உலகில் அதிகமான நாடுகளை கொண்ட கண்டம் எது? ஆப்பிரிக்கா. உலகில் தேங்காய் அதிகளவில் விளைகின்ற நாடு எது? உலகில் தேங்காய் அதிகளவில் விளைகின்ற நாடு எது? பிலிப்பைன்ஸ். நீர் அருந்தாத நீர்வாழ் உயிரினம் எது? நீர் அருந்தாத நீர்வாழ் உயிரினம் எது? டோல்பின். சரி தம்பி தங்கீரி, இத்தோடு எமது சிறுவன் நிகழ்ச்சி முடிவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி அரபி. நன்றி தம்பி தங்கீரே.
1: நேயர்களே, அடுத்து ஹிடன் மெசக்க என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் ஒரு பிறப்பான ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்றினை நினைவலைகளாக அடுத்து தருகின்றேன்.

இடப்பெயர்வு மக்களின் இடர்வோக்க முடிந்தவரை நம் கைகளே நமக்குதவின. அது போதவில்லை. யானை பசிக்கு சோழப்புரி, நாளுக்கு நாள் பட்டினி பூதம் ஊதத் தொடங்கிற்று. 300,000 மக்கள் வாழ 70,000 மக்கள் என பொய்த்திரிப்பு, 30,000 மக்களுக்கே உணவு, அதிலும் அரிசி மா சீனி பருப்பு மாத்திரமே. மருந்து வழங்கலும் இப்படித்தான். மயக்க மருந்துகள் அறவே இல்லை. நய வஞ்சக முகத்தை நாசூக்காய் மறைத்து மாயமுகம் காட்டியது சிங்களம். அப்பாவி மக்களின் உயிர் பறித்தலில் அரக்கன் மகிந்தவிற்கு இருந்த ஆவல் அதிசயமானது. துன்புறுத்தலின் அனைத்து வடிவங்களும் இன்புறுத்தல் வடிவங்களாய் சூடிக்கப்பட்டது. தேராவில் பாதையில் டிராக்டர் இருக்கையில் எரிந்த உருவம் ஒன்று பல நாளாய் கிடந்தது. எந்த கூச்சமுமின்றி கடந்து போவோம். முன் உடையார்கட்டு பாதையிலும் ஒன்று, சைக்கிளில் எறிந்தபடி, வாகனங்களில் மரத்தை கட்டிப்பிடித்தபடி, இப்படி எத்தனை உயிர்கள். இந்த நூற்றாண்டில் மனித நாகரீகத்தின் கதை இவ்வளவு மோசமானதா? அடுத்த நிமிடம் என்ன நடக்கும்? துடுப்பற்று ஆடுது மனித படகு. பாகிஸ்தான் 10 நாளுக்கு ஒரு ஆயுத கப்பல், இந்தியா சேட்டலைட் ரேடர். இது போதாது என்று இலவச ஆலோசனைகளும் சீனா டேங்கிகளுடன் ஆட்லரிகளும் தென்னாசிய போட்டி எங்கள் தலைகளில் பம்பரமாய் சுற்றிற்று. ரஷ்யா உள்ளீடாய் மேலும் சில நாடுகள் வேறு வேறு காரணங்களுக்காய் விசுவாசம் காட்டின. அலை கழிந்த வாழ்வில் அவிழ்க்கப்படா மனித முடிச்சுக்கள் எத்தனை, மழுங்கடிக்கப்பட்ட உண்மைகள் எத்தனை. நாளுக்கு நாள் விமான கழுகுகளின் பிணம் தின்னல், புதிய வடிவில் செல்மழை, கொத்துக்குண்டு, பொஸ்பரஸ் என உலக தடை வெடிகள் மூடிய குகைக்குள் மனித உயிர்களோடு வெடித்து சிதறின. யாருக்கும் தீங்கி நினையா மக்களின் வாழ்வில் அழுகுரல் இசையாயிற்று. வாழ்நாள் சொத்துக்கள் ஆங்காங்கே சிதறிப்போக அகப்படும் உணவுடன் நகர்ந்தது உயிரை கையில் பிடித்த வாழ்வு. தப்பி வாழ்பவர் யாவரும் மயிரிழையில் தப்பியவர்தான். தலைமையின் உத்தரவில் போராளிகளின் உணவு மக்களுக்கு பகிரப்பட்டது. போராளிகள் ஒரு நேர கஞ்சியுடனேயே களத்தில் நின்றனர். செஞ்சோலை செல்வங்களுக்காய் கடற்புலி மீன்பிடிக்க படகேறினர். உயிர் கொடுத்து குழந்தைகளுக்கு உணவு தந்தனர். மக்களுக்கு மருத்துவம் செய்ய புலிகளே மயக்க மருந்து இரத்தப்பை சேலையின் தந்தனர். அதற்காகவும் உயிர் தந்தனர். சீனி கிலோ 2,000, பழைய விலை 75. சீனி கஞ்சி உப்பு கஞ்சி ஆயிற்று. உப்பும் இல்லாதவர் கடல் நீரில் அரிசியிட்டு காய்ச்சினர். கொழுப்புணவை தவிர்க்கவும் இனிப்பு உணவை தவிர்க்கவும் ஆலோசனை செய்யும் உலகில் ஒரு நேர உணவிற்கே வக்கில்லை. வெட்டிய சிறுகுண்டில் குடிநீர் பெறப்பட்டது. தண்ணீருடன் மண்ணும் கலந்து வரும் துணியால் வடித்தே குடித்தனர். சுடுமணலில் வெட்கை பெரிதாய் பாதிக்கவில்லை. மனதின் வெட்கை அதிகமாயிருந்ததால் வைகாசி 12 பொஸ்பரஸ் குண்டில் நானும் காயமுற்றேன். அனைத்து ஆவணங்களும் எரிந்து சாம்பலாயிற்று. வைகாசி 15-16 4 பக்கமிருந்தும் அதிவெடி பின்னணியில் இராணுவம் மக்களுக்குள் புகுந்தது. திக்கு திசை தெரியாமல் மக்கள் ஓடினர், திரும்பினர். அல்லோல கல்லோலம், காயம், இறப்பு, பீதி, இராணுவ வலை. புலிகளால் சிறை வைக்கப்பட்ட சிப்பாய்கள் புலிகளால் விடுவிக்கப்பட்டு மக்களோடு வந்தார்கள். பதுங்கு குழியினுள் இருந்த மக்களையும் குண்டு வீசி கொன்றபடி இராணுவம் வந்தது. டாங்கிகளால் பதுங்கு குழிகளை மூடிச் சென்றது. காயமடைந்தவர்களையும் சுட்டு சுட்டே நகர்ந்தது. முள்ளிவாய்க்கால் தமிழரால் மறக்கப்பட முடியாதது, மறக்கப்பட முடியாதது. துயரை பகிர கடவுள் போதுமான வார்த்தைகளை படைக்கவில்லை. எந்த கவிஞனாலும் துயரத்தின் துளியை கூட வெளிச்சொல்ல முடியாது. துயரம் பெரியது, கொடியது, கற்பனை செய்ய பயப்படுவது. பல பொட்டுக்களை அழித்து நிலம் முழுக்க பல இரத்த பொட்டுக்கள். மக்களோடு நானும் வந்தேன். சுமார் 300 உடல்களை தாண்டி நானும் வந்தேன். சிலரில் உயிர் இருந்தது. நடக்கக்கூடியவரை
எழுப்பி நடக்க வைத்தேன். சிலர் என் கால்களை பிடித்தனர், கெஞ்சினர். என்னால் என்ன செய்ய முடியும்? கேவலம் ஒரு மனிதனாய் செத்தபடி ஊன்றேன். பனங்காயா பார்த்தேன், அது ஒரு தலை. கங்குமட்டையா இடுப்பு இரு தொடையோடு. உலகில் படுகொலை செய்தவர் ஒப்புக்கொண்டதாய் வரலாறு இல்லை. அராஜபக்ஷவும் விதிவிலக்கல்ல. நண்பா, என் உள்ளங்கைகளை பார்க்கிறேன். நீ இறந்து கிடந்தபோது உன் முகத்தை தடவிய சுவடுகள் உண்டா என பார்க்கிறேன். என் கைகளை முகத்தில் ஒட்டிக் கொள்கிறேன். போய் வா நண்பனே, சோதரனே, என் சுமைகளை சுமந்தவனே. உன் உயிரற்ற உடலை சுமந்து மணல் கிளறி புதைத்து வருகிறேன். வாழும் பிணமாய் நகர்கிறேன். குழந்தையை கொஞ்சி துணவியுடன் அனுப்பிவிட்டு பொறிகக்கும் களமுனைக்குள் சென்றனர் வீரர்கள். இறுதி வரை சண்டையிட்டும் தம்மை தாமே சுட்டும் சயனைட் அருந்தியும் மண்ணில் விழுந்தனர். மண்ணின் மைந்தர்கள் கணவனும் மனைவியுமாய் களத்தில் வீரச்சாவு. கரும்புலிகள் இறுதி கணம்பரை வெடித்து விடுதலை வேட்கையை மெய்ப்பித்தனர். விடுதலை பறவைகளின் ஆத்மா இசைக்கும் குரல் யாருக்கும் புரியாமல் அந்த மண்ணில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இருப்பவர்களை விட இல்லாதவர்களுக்காய் வாழ காலம் கட்டளையிடுகிறது. மன்னாரில் இருந்து ஆடு மாடுகள் செத்து கிடக்க நடுவால் வந்தோம். முள்ளிவாய்க்காலில் மனிதர்கள் செத்து கிடக்க பிணவாடை ஊடி துளைகிறோம். உலகே உலகே, ஈரமில்லை ஈரமில்லை, உம் நெஞ்சில் ஈரமில்லை. ஈவிரக்கம் தானுமில்லை, இதயமில்லை. இல்லையென்று சொல்லாதவனை இதயமின்றி வதைத்தாயே. கள்ளமில்லா நெஞ்சம் மீது கல்லை தூக்கி வைத்தாயே. கனவிற்கூட காண கூசும் காட்சியெல்லாம் நனவிற்காணும் கொடுமை செய்தாய். கவிதையாய் வாழ்ந்த வாழ்வை கந்தலாக்கி சிதைத்தாயே. கண்கலங்க வைத்து வதைத்தாயே. கண்கொள்ளா காட்சியான வாழ்வதனை காரிருளாய் துளைத்தாயே. காதல் சொல் வாழ்வதனை சாதலெனச் சவித்தாயே. சதைகள் தொங்கும் மரங்களை பார்த்து அழுது தொலைக்கும் காலமல்லோ. வதையின் கதைகள் எழுத வார்த்தைகளற்று புலம்பும் மூலமல்லோ. தொழுத கைகளை நடந்து உழைத்த கால்களை இழந்து தவிக்கிறோம். உலகே உலகே, உம் நெஞ்சில் ஈரமில்லை. ஈழத் தமிழன் இறுதியாய் ஆண்ட மண்விட்டு சுதந்திரமிழந்து பிணமாய் கணக்கும் உடலோடு ஒரு நகர்வு. மலையிலிருந்து பள்ளத்திற்கு அம்மா என்னை ஏன் பெற்றார்? இன்று வைகாசி 17. சமாதானம் பேச வந்த நோர்வேயின் தேசிய தினம். தேசிய இனம் ஒன்று சுதந்திரம் இழக்கிறது.

நேயர்களே, இத்தோடு எமது நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பாவனா சந்திரன். நன்றி நேயர்களே.